தத திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா திருக்கிற திருக்கிற துண்ணா திருக்கிற திருக்கிற துண்ணா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா ததா திருக்கிட்டு துண்ணா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா திருக்கிற திருக்கிற துண்ணா திருக்கிற திருக்கிற துண்ணா ததா திருக்கிற துண்டா திருக்கிற ததா திருக்கிறதா